பார்த்தாமா? காஞ்சிப்போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: Express Breakfast.
1: Spain crowned world champions.
2: It's thundering to Spain by Ferran Torres!
3: Spain became champions after beating 10-man Argentina 1-0 in extra time.
1: Skumbuzo, I know you're a big soccer fan. What did you think of last night's game?
4: I wanted Messi to win and retire with the World Cup. Yeah. But congratulations to Spain.
1: Spain stayed patient. They kept probing and finally found the breakthrough in extra time. Argentina fought frustrated and nearly dragged it to penalties. But Spain had the cooler heads in the final touch. One goal, one trophy. And Spain rule the football world.
5: Don't cry for me, Argentina.
0: 88.3, Peter Maritzburg.
6: Come on!
0: Lotus FM.
7: Best station ever.
8: All the hits.
9: The Night Cafe on Lotus FM.
10: Dear friends, Nanda Vijay Pesra. Enna oru nadiganaki, ilaya thalabadhingra gauruthiyum kuduthirukkeenga. Adukku nandri. உங்க எல்லாரும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி, எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?